0: ஏரு இங்கே மணிக்க குன்னி கணப்புள்ளி நாத்துல மழை மலை பணங்கள் கொண்டாவில் பாவம் நாஜின் மூங்குப்பா நம்மங்குறோம் லொலோ நாமரி ஜிம்மாட்பாமரி யாக்கோங்க இனி தூமலை நாஜின்
1: யோ மணிக்காயதா குறுக்குறுமி வாயின் கா மணிக்காயதா மேலையா மலப்பள் முட்கூர் கா யுட்டா ஐயோ